எதுவோ ஒன்று மனதிலே அடடா நிற்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதோ.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தடிபடாத நூலு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்சம்